தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திங்க நாகத்திட்டு கிருதத்திட்டு தாகத்திட்டு கதிகணன் நாகத்திட்டு கிருதத்திட்டு கிருதத்திட்டு கிருதத்திட்டு தாகத்திட்டு கிருதத்திட்டு தாகத்திட்டு கதிகணன் கதிட்டு தான் தா திட்டு கத்த கதிகணதா திட்டு கத்த கதிகணதா திட்டு கத்த கதிகணதா சக்கரதாதா.